0: மாதிரிலா சொல்றாரு சிறுமனா என் சொல்லுங்கன்னு இதாக்கா நீங்கிட்ட ரேடியம் பற்றி சுகுமார் இதுமே குழமை குழமையா கைமுறானும் சும அடும் சாணும் கன்ஃபியூஷன் டேட்டா குட்டியாசா சொன்னாரு மேமை சின்ன சிறு Imisamu kanfisha deja hivi kuma zamu kawamu kushure nana adawu lafia kuchika badaka sanchiwa Tari dumu akamita tisi indu uuta dukushita
1: kuda zuwa wannan tashan tawa a yau zan nuna muku yadda nake sarrafa kwanan Golden Mall
2: yawa
1: da farko naka zuba Golden Mall dina a kwano tukunna sai na zuba ruwa mai dumi kawai sai na motsa na bar shi har ya koma da dadin madara mai gina jiki abin morewa
2: amma yaushe kika hada madara
1: har ina amfani ne da Golden Mall 3 in 1 don haka ba a bukatar madara
3: da mafitar daɗi mama
2: Golden Mall 3 in 1 na tuwa da madara a ciki samu wayanka yau Golden